0: நமஸ்கார்
1: ஸ்ரோதரந்திரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
2: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
0: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபீ கா.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 மெகாஹெர்ட்ஸ் 95.6 98.2 கேப்பன் பள்ளி வரிசைகளிலும் காலை தோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனிசாரங்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலை தோறும் இதயத்தில் இதை சேனல் உங்களை உழக்கங்கள் விற்பனை இனிய பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி. சில ஆசைகள் நிறைந்தவுடன் நிறைவேறும், சில கனவுகள் ஆண்டுகள் உருந்தோடி நிறைவேறும், பல நிராசையாய் போகலாம், சில உடைப்பால் நிறைவேறலாம். ஒவ்வொருவருக்கும் கனவு மெய்ப்படும் ஒரு நாள். நம்பிக்கையுடன் வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள்.

இன்றைய காலை சிந்தனை நாம் எதற்காக இந்த உலகில் வீணாக வாழ வேண்டும் என்று என்னுடைய என்று வளைவித நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை சும்மா இருந்து வேண்டிக்க வினடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார் நேர்மறை சிந்தனையோடு நிச்சயம் உன் வாழ்வானது புதுப்பொழிவு பெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1986 ஆண்டில் ஜனவரி மாதத்தில் 10 தேதி எனக்கு வெளிவந்த தமிழ் திரைப்படம் படத்த பெயர் சாதனை. இயக்குனர் ஏஎஸ் பிரபா பிரகாசன் அவர்கிட்ட திரைப்படத்தில் கலைஞர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மேலும் நடிகர் பிரபு நடிகை நாளினி மேலும் நடிகை கே ஆர் விஜய் ஆகியோர் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். இந்த திரைப்படம் சிம்மத்தவர் சிந்தானி இளையராஜா அவர்கள் பாட்டுக்கு குரல் தருகின்றவர் காலஞ்சென்ற அம்மா எஸ் ஜானகி அவர்கள்.

0: உண்மையான பெரிய மனிதர் எப்போதும் பணிவாக இருப்பார். தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்பவர் சிறிய மனம் கொண்டவர். ட்ரூ கிரேட்னஸ் இஸ் ஆல்வேஸ் ஹம்பிள். ஸ்மால் மைண்டட்னஸ் இஸ் ஷோன் பை அட்மிரிங் ஒன் செல்ஃப்.
1: Evergreen songs with RJ Sundaram on Tenisi Arangam.

அனைவருக்கும் எமது ஆரம் ஸ்ரீபாந்தொழியில் இந்த அதிகாலையில் வணக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல்வருக்கின்றோம். சரி, நீங்கள் யாவரும் நலம் என நம்புகின்றோம். மேலும் இந்த அதிகாலையில் இந்த வியாழக்கிழமை அதிகாலையில் சூரியன் ஒளியை ஒடிக்கிறது. வியாழக்கிழமை என்றாலே வாரத்தின் பாதியை கடந்து விட்டு உள்ளவா, இன்னும் கொஞ்சம் முயற்சி, இன்னும் கொஞ்சம் உற்சாகம், வார இறுதியை சந்தோஷமாக வரவிருக்கலாம். எனவே மேலும் எங்கு போனாலும் வட்டமடைக்க போங்க.

ஆமாம், காலையில் இழந்தவுடன் முதலில் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு தெரியுமா? ஒரு அழகான புன்னகை, ஒரு நல்ல எண்ணம், ஒரு சிறிய பிரார்த்தனை, அதன் பிறகு இன்று நல்ல நாளாக இருக்கும் என்று நம்பிக்கையுடன் செல்லுங்கள். நாம் எதிர்பார்க்கும்

அம்மா வியாழக்கிழமை இன்றைக்கு வாரம் பாதியே தாண்டி விட்டோம். இன்னும் இரண்டு நாட்களில் வார இறுதி நம்மை அடைக்கிறது. ஆனால் அதுவரை வேலை இருக்கட்டும், படிப்பு இருக்கட்டும், வீட்டு பொறுப்புகள் இருக்கட்டும், எதையும் சுமையாக நினைக்காமல் இன்றைய நாளை நன்றாக வாழ்வோம் என்று

0: நல்ல எண்ணத்தோடும் இந்த நாளை நாம் தொடங்குகிறோம். மேலும் ஏற்று எப்படி இருந்தது என்பது முக்கியமில்லை, இன்றைக்கு எப்படி வாடப்போகிறோம் என்பதுதான் முக்கியம்.
1: Free, only. Free.

ஆமாம்மா, இந்த பள்ளி விடுமுறை நாட்கள் எப்படி பறந்து போய்விட்டன பாருங்கள். இன்னும் சில நாட்களில் மீண்டும் பள்ளி பணி ஒழிக்கப் போகிறது. நண்பர்களை சந்திக்கவும் ஆசிரியர்களை பார்க்கவும் புதிய உற்சாகத்துடன் வகுப்பறைக்குள் செல்லவும் தயாருங்கள். மேலும் இந்த விடுமுறையின் இனிய நினைவுகளுடன் புதிய கல்விப் பயணத்தை சந்தோஷமாக நாம் தொடங்குவோம் அல்லவா?

0: many more happy returns of the day.
1: அமின்றக்கு ஏற்கனவே ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அடுத்த படனை நாம் பெலோஸ் உரை சேர்ந்த கடிகன் மருதை தனது பிறந்தாட்டை நம்ம அன்புடன் வழங்குகிறோம் எனும் வாணி குவான் குளினா வெதியப்பா இரத்தினம் அத்தியாம்பால் மாமன் திவன் தனாவாடன் மேலும் ஜோதி கேசவன் மேலும் மருதை ராசந்தி ரவசுவாமி தேவியோடு ஆகியோரின் சார்பில் நோட்டுகளை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலை நாம் சாப்பியோ ஒரு சேர்ந்த அகிலன் குமார் அச்சாமி தனது பிறந்தாட்டின மண்புடன் பழகுகிறோம் எனும் ரூபன் அருணன் வடிசா மா மிது ஆகியோரின் சார்பில் நிறுவட்டுகளை கூறுகின்றார்கள். இன்றைக்கு காற்றுபோன் வசிக்கும் திருமதி விலாஷ சுவாமி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணிவன் சிவன் மேலும் ராகவன் சிந்தி மனோ சாம்பவி கந்தன் அமைதி ஆகியோரின் சார்பில் நிறுவட்டுகளை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த படனை நாம் ஆங்கிலத்தில் வசித்து வரும் ராஜன் குப்பன் தனது பிறந்தாட்டின மண்புடன் பழகுகின்றோம். இதே வாட்டை நாம் ஷாமணி ஊரைச் சேர்ந்த யோசனன் குப்பன் மேலும் திரியோலே ஊரைச் சேர்ந்த யசோமதி திருமதி யசோமதி பெருமாள் அவருடைய திருமண அவருடைய பிறந்தநாள் வாழ்த்தை நம்ம அன்புடன் தொடங்கிக்கிட்டு மேலும் அப்பா சுமந்திர நம்ம மேலும் தர்ஷினி யமாவதி மேலும் அவருடைய துணைவன் சதீஷன் மேலும் திருச்சோதி குப்பன் பாவாடி இரமசுவாமி அப்பசாமி மகை ஆகியோரின் சார்பிலும் நிலப்பாட்டுக்களை கூறுகின்றார்கள்.

இன்றைய காலை நேரத்தை எங்களோட நினைந்து இணையாக்கிறதற்கு மிக்க நன்றி. மேலும் உங்களால் முழுவதும் சந்தோஷமும் நிம்மதியும் வெற்றியும் இருந்ததாக அமையட்டும். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.